தனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டிருப்பவன் மாமனிதன். தனக்கென்று வாய்ப்புகளை தானே உருவாக்கிக் கொள்பவன் மேதை. இதில் நீங்கள் யார் என்று நீங்களே முடிவு எடுங்கள்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 நாடியத் மோட்டோ மெகாட்ஸ் 94.5 96.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி

0: இன்று காலை சிந்தனை தன்னுடைய வாய்ப்புக்காக வாழ்க்கை முழுவதும் பிறரின் பார்வை உங்கள் திறமையே கண்டு கொள்ளவில்லை என்று எண்ணாதீர்கள். நீங்கள் போகும் பாதையில் செய்யும் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்கள் தேவை அறிந்து அவர்கள் பார்வை உங்கள் வசம் வரும்.
1: வந்ததால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்
0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1995 ஏப்ரல் மாதத்தின் 14 தேதிக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் கர்ணா. இயக்குனர் செல்வா. அவர்கத்தில் திரைப்படத்தில் நடிகர் அர்ஜுன், சர்ஜா, நதிகை ரஞ்சிதா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் சிமித்தவர் வித்யாசாகர் அவர்கள். பாட்டுக்கு குரல் தருகின்றவர்கள் காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ, எஸ்பி பாலசுப்ரமணியம், காலஞ்சென்ற அம்மா எஸ் ஜானகி ஆகியோரும்.

0: ஒரு செயல் கடினம் என்று சோர்ந்து விடக்கூடாது. முயற்சி செய்தால் பெரிய வெற்றி கிடைக்கும். Do not lose heart. Thinking a task is difficult. Great achievement comes through effort.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisi Arangam.

அனைவருக்கும் எமது ஆரம் ஸ்ரீவாந்தொழியில் வழக்கமாக இந்த அதிகாலியில் வருக வருக என்ற அன்புடன் நாம் நல் வரவேற்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். வர்க்காதீர்கள். நேற்று விடுமுறை நாள் முடிஞ்சதே இன்னைக்கு மறுபடியும் பள்ளிக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் அல்லவா? எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையன் இனிய நல்வாழ்த்துக்கள்.

இனிய புதன்கிழமை காலை உங்கள் அனைவரையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. மேலும் திங்கள் செவ்வாய் என்று ஓடிக்கொண்டிருந்த வாரம் இப்போது புதன்கிழமை என்று அழகான நடுப்பகுடியே வந்து அடைந்து விட்டதை, புதன்கிழமை என்றால் பாடி வாரம் முடிந்து விட்டது என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் நம் உற்சாகத்திற்கு பாடி என்பதே கிடையாது.

அம்மா காளிச்சூரியனின் ஒளியே போல உங்கள் மனதிலும் நம்பிக்கை ஒளிரட்டும். இன்றைக்கு சந்திக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு புன்னகையை பரிசாக கொடுப்போம். அம்மா, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் உங்கள் காலை நேரத்தை இனிமையாக இசையாலும் சுவையான பாடல்களும் மேலும் நாம் உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம்.

காளிச்சூரன் சூரியன் தனது பொன் ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கிறது. மேலும் பறவைகள் இந்த அதிகாலையில் இனிமையாக பாடுகின்றன. தேநீரின் மனம் வீடு முழுவதும் பரவுகிறது. மேலும் இந்த அழகான காலை பொழுதில் உங்கள் வீடுகளிலும் வெளித்தளங்களிலும் பயணங்களிலும் நம்முடைய வானொலி இசையோடு இணைந்திருக்கும் அன்பு மேலும் இனிய இனிய நாள் அனைவருக்கும்.

உங்கள் காலை நேரத்தை இசையாலும் இனிய சிந்தனைகளாலும் சின்ன சின்ன சிறப்புகளாலும் வடகாக்க நாம் வந்திருக்கின்றோம். மேலும் இந்த நாள் இன்றைய நாள் எப்படி அமைய வேண்டும்? நல்ல எண்ணங்களுடன் தொடங்கட்டும், சந்தோஷமான செய்திகளால் நிறையட்டும், நம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கட்டும்.

ഹാപ്പി റിട്ടേൺസ് ഓഫ് ദി ഡേ. இன்றைக்கு புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 16 அடுத்த பாடலில் நாம் மேபக் ஊரை சேர்ந்த கிருஷ்ணா பவாடி தனது பிறந்தவற்றை நம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் சுசிலா திருவன் மனோகரன் அசினா கார்த்திக் ஃபி தனி வீணா ஆகியோரின் சார்பில் விட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த பாடலில் நாம் நியூகோ ஊரை சேர்ந்த திரு மதி பேபி சிவாசன் தனது அவரது பிறந்தவிக்கு அடைகிறார். மேலும் நதேசா நம்ம கமலா அவருடைய துணைவன் சதா முத்துசாமி திரிவாசன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நம் சேப்பூல் ஊரைச் சேர்ந்த ராஜேஷ் சோந்தராயன் தனது பிறந்தநாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் ராஜன் லவினா மெவின் வேணன் அஞ்சலி சஞ்சய்னா வாசன் பமேலா மா தேவி ததா இராமகிருஷ்ணா மவிகா அய்யா குமாரேசன் மெல்போர்ன் ஆஸ்திரேலியா வசித்து வரும் நிக்கோல் ஆதேஷ் ரோய் ஹேமா இலியா ஜோய்வின் அடகன் தோந்தராயன் மேலும் சாமிநாதன் வைத்திலிங்கம் நாராயணன் குழுவித்தார்கள். அம்மா வினோத ஆகியோரின் சார்பின் விருதுகளை கூறுகிறார்கள். இதே பாட்டை நாம் லிஸ்காலி உரை சேர்ந்த மனுசூரி தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். ராஜு நாய்க்கன் குமிலா தேவி ஜிசிலா ஆதவன் ஆகியோரின் சார்பின் விருதுகளை கூறுகிறார்கள். இன்றும் திசோத உரை சேர்ந்த திருமதி பமேலா பெரிய பையன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார். மேலும் திவன் திவேனா அம்மா சரோஜ் அத்தை மல்லிகை கவிசன் ஆகியோரின் சார்பில் நபட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் காபே ஊரைச் சேர்ந்த உமானம் சித்தி அவரது பிறந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார். மேலும் குமாரன் பிரபாகரன் அமைதி துலாம் தைலன் நிலன் சேகரி அம்மா ஆம்பாள் ஆகியோரின் சார்பில் நபட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு வில்னோ மேபக் ஊரைச் சேர்ந்த திருமதி தேவி சிமாத்ரி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் செல்வாயும் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இதே பற்றி நாம் பிடிக்கும் தேகூசூரைச் சேர்ந்த கண்ணன் தாந்தராயன் தனது பிறந்தவற்றை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். மேலும் கமலாதேவி கணிகன் நிஷி யாதவி கவிதாசன் சுக்கலிங்கம் அத்தி தேவி ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள்.

அமர்லியின் நாள் முழுவதும் உங்கள் பணிகள் அனைத்தும் சிறப்பாக அமையட்டும். உடல்நலம், மன அமைதி, குடும்ப மகிழ்ச்சி இவை அனைத்தும் உங்களுடன் இன்றும் இருக்கட்டும். மீண்டும் ஓர் இனிய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
1: ரேடியோ மொரிஷஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹை ஆப் சபீ கா.
0: ரேடியோ மொரிஷஸ்
2: 819 கிலோஹெர்ட்ஸ் பர் ஏ ஹை ரேடியோ மொரிஷஸ்.
0: ரேடியோ மொரிஷஸ்
2: ரேடியோ மொரிஷஸ்.

0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்தரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்
3: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।

0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का.

0: एमबीसी रेडियो वजह मुस्कुराने की।
1: Why? This is Radio Mauritius.
2: வணக்கம்
3: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹை ஆப் சபி கா।

0: एबीसी रेडियो योर म्यूजिक कंपनी.
1: दिस इज रेडियो वॉइसेस.
2: नमस्कार
3: ஸ்ரோதரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
4: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
2: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.

0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।